0: ரெண்டு பேர்
1: மூவனாரும்
0: சிச்சுவேஷன் கவுண்ட் பண்ண சேனல்
2: One away, Adam.
1: Go ahead.
2: Go check on the stall.
1: Copy, thanks.